0: நாடினப்பம் நாட்டார்கொப்பம்
1: என்ன தங்கிறது யுதோதரகடின் தித்தங்கிறது யுதோதரகடின் என்ன தங்கிறது யுதோதரகடின் தின்ன தங்கிறது யுதோதரகடின் தின்ன தங்கிறது யுதோதரகடின் தின்ன தங்கிறது யுதோதரகடின் தின்ன தங்கிறது யுதோதரகடின் தின்ன தங்கிறது யுதோதரகடின்

தங்கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் தத்தி கிட்ட தந்தா கிட்ட தீம் த